0: ஆல் தி பெஸ்ட் இன் பர்சன் ஜாப் கு கேம்பிதா
1: थैंक यू अंकल சச்சு இன நாண்டல ஒரு கிரிக்கெட் பிராக்டீஸ் ஆ پورا புர்து ஜாப் ஜாயின் ஆலாவா போலை இன் ஈவினிங் மரபொச்சு.